0: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். வெல்கம் பேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீயை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், பனைமரம். பனைமரம் பார்த்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நுங்குதான். சம்மர் வந்தா உடனே நுங்கு சாப்பிட ஆசை வரும்ல, பட் பனைமரம் கிவ்ஸ் அஸ் மச் மோர் தன் நுங்கு. பனைமரம் தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீ அண்ட் ஹிஸ்டரிக்கலி தமிழ் பீப்புளோட லைஃபோட ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இருந்திருக்கு. பனை ஓலை யூஸ் பண்ணி பாஸ்கெட்ஸ், மேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்டன் டேஸ்ல புக்ஸ் கூட பாம் லீவ்ஸ்ல எழுதுவாங்க, அதை தான் ஓலை சுவடின்னு சொல்றோம். இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம போன்ல நோட்ஸ் டைப் பண்றோம், அப்போ ஒரு பாம் லீஃப் எடுத்து எழுத்தாணி யூஸ் பண்ணி நாலேஜ் ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. பனங்கற்கண்டு, பனை வெள்ளம், நுங்கு, இப்படி ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஒரு ட்ரீயோட ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கிற எக்ஸாம்பிள்ல பனை மரம் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த ரீசன்காக தான் பனை மரமை சிம்பிளி ஒரு ட்ரீன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் தமிழ் ஹிஸ்டரி, பார்ட் ஆஃப் தமிழ் எக்கானமி அண்ட் பார்ட் ஆஃப் தமிழ் ஃபுட் அண்ட் பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் சம்மர்ல நுங்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பனை மரத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், பனை மரத்துல சாங் ஃப்ரம் குட்டி பிசாஸ் இப்போ உங்களுக்காக பிளே பண்ண போறோம். இது அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: பனை மரத்துல பாலா

0: பத்திரி பத்திரி டோல பத்திரி டகல பத்திரி டுமுக்கு பத்திரி அச்சுக்கு பத்திரி அமுக்கு பத்திரி உமுக்கு பத்திரி கும்ம பத்திரி உம்மு அப்பும்மு அப்பும்முக்கு கும்முக்கு கும்மு.
1: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். நெக்ஸ்ட் ரீ, நம்ம எல்லாரும் சைல்ட்ஹுட்ல பார்த்துருப்போம் வேப்பமரம். வேப்பமரம்னா என்ன ஞாபகம் வருது? வேப்பிலவோட ஸ்மெல் தானே. ஆஃப்டர்நூன்ல மரத்துக்கு கீழே உட்காந்து வில்லேஜ் ரோட்ஸ்ல பிக் நீம் ட்ரீஸ் அண்ட் சம்டைம்ஸ் அம்மா ஒரு பாட்டி சொல்லுவாங்க வேப்பில ரொம்ப நல்லதுன்னு. நீம் ஹாஸ் ட்ரெடிஷ்னலி வேல்யூட் ஃபார் இட்ஸ் மெடிசினல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் யூசஸ். லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், பாக், சீட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நீம் ட்ரீ ஹாவ் பீன் யூஸ்ட் இன் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ். ஸோ தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வேப்பிலைக்கு கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஸ்பெஷலி சர்ட்டன் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸில் நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, வேப்ப மரம் நம்ம வில்லேஜ் லேண்ட்ஸ்கேப்போட ஒரு பார்ட். ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தால் அதோட கீழே ஒரு பெஞ்சு, ஒரு டீ கடை, சில பேர் கான்வர்சேஷன், அந்த மரம் இட் செல்ஃப் பிகம் அ மீட்டிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்ஸில் மீட் பண்ணுறோம், அப்போ ட்ரீ ஷேட்ஸ் வாஸ் த மீட்டிங் ரூம். வேப்ப மரம் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் லெசன் கொடுக்குது. நேச்சர் நம்ம லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது புதுசில்ல. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் ஆல்ரெடி நியூ ஹவு க்ளோஸ்லி கனெக்டட் வி ஆர் வித் பிளான்ஸ். ஸோ இப்போ ஒரு வேப்ப மரம் மெமரிஸ்க்கு திரும்பி போற மாதிரி சாமி படத்துல இருந்து வேப்ப மரம் சாங் தான் நம்ம கேட்க போறோம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். வெல்கம் பேக். ஆலமரம், ஆலமரம்னா நம்ம மைண்ட்ல இம்மிடியட்லி ஒரு ஹியூஜ் ட்ரீ வரும். பெரிய ட்ரங்க், லாங் ஏரியல் ரூட்ஸ், மேசிவ் ஷேட், அண்ட் அண்டர் தட் ஷேட் பீப்புள் சிட்டிங் அண்ட் டாக்கிங். நம்ம தமிழ் வில்லேஜஸ்ல ஆலமரத்தடின்னு ஒரு கான்செப்ட் இட் செல்ஃப் இருக்கு. ஊர்ல இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ், கேஷுவல் கான்வர்சேஷன், சில நேரம் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் கூட நடக்கும். எவ்ரி திங் குட் ஹேப்பன் அண்டர் த ட்ரீ. அந்த காலத்துல சோஷியல் மீடியால, குரூப் சாட்டில் ஆனா ஆலமரத்தடி இருந்தது. தட்ஸ் பேசிக்கலி தி ஒரிஜினல் கம்யூனிட்டி ஸ்பேஸ். ஆலமரம் ஹாஸ் அனாதர் பியூட்டிஃபுல் குவாலிட்டி. இட்ஸ் ஏரியல் ரூட்ஸ் க்ரோ டவுன்வர்ட்ஸ் அண்ட் இவென்ச்சுவலி பிகம் சப்போர்ட்டிங் ட்ரங்க்ஸ் அண்ட் ஒன் ட்ரீ ஸ்லோலி பிகம்ஸ் லைக் அன் என்டயர் லிட்டில் ஃபாரஸ்ட். That's probably one reason why banyan trees are often associated with strength and longevity. In fact, ஆலமரத்துக்கு ஒரு இமோஷனல் பிளேஸ் இருக்கு நம்ம இமேஜினேஷன்ல. ஒரு ஓல்டு ஆலமரம் பார்க்கும்போது இந்த மரம் எவ்வளோ ஜென்ரேஷனாக பார்த்துருக்கோம்ல, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நம்மளை, மேபி நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ், எவ்ரி ஒன் பாசிங் அண்டர் தி சேம் ஷேடில். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் அ ட்ரீ. இட் டசன்ட் ஆஸ்க் ஹூ யூ ஆர், இட் ஜஸ்ட் கீவ்ஸ் யூ ஷேட். அவ்வளோதான். ஸோ ஆலமரம் பற்றி சொல்லும்போது, இப்போது ஆத்தோரத்தில் ஆல்மரம்னு ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் காசி படத்திலிருந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். இது அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம். This is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നെക്സ്റ്റ് വീ പറ്റി പേസുമ്പോൾ ഒരു ലൈൻ നം മൈൻഡുക്ക് വരുത്. എവ്രിതിങ് ഇസ് യൂസ്ഫുൾ. തെന്നൈ മരം, കോക്കനട്ട് ട്രീ നമ്മ തമിഴ് ഹൗസ് ഹോൾഡില് എവ്വളോ കോമൺ തരുമാ. കിച്ചണില് കോക്കനട്ട്, ഫെസ്റ്റിവലില് കോക്കനട്ട്, ടെമ്പിളില് കോക്കനട്ട്, ടെൻഡർ കോക്കനട്ട്, സമ്മറില് കോക്കനട്ട് ഓയിൽ, കോക്കനട്ട് മിൽക്ക്. ഒരു ട്രീ, ആണാ സോ മെനി യൂസസ്. അതിനാല தான் കോക്കനട്ട് സംടൈംസ് ട്രീ ഓഫ് ലൈഫ് മാതിരി ഡിസ്ക്രൈബ് பண்ணுவாங்க. நம்ம ட்ரெடிஷனல் குக்கிங்ல கோக்கனட்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. பொரியல்ல துருவி போடுவோம், சட்னி பண்ணுவோம், கோக்கனட் மில்க் யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட்ல யூஸ் பண்ணுவோம், அண்ட் சம்மர்ல கோல்ட் டென்னர் கோக்கனட் வாட்டர். ஆக்சுவலி கோக்கனட் ட்ரீ கோஸ்டல் ஏரியாஸ்ல ரொம்ப காமனா பார்க்க முடியும். அந்த டால் ஸ்லெண்டர் ட்ரீ, விண்ட்ல லீவ்ஸ் மூவ் ஆகுற சவுண்ட், பீச் பக்கத்துல கோக்கனட் ட்ரீஸ், அதுவே ஒரு தமிழ்நாடு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் தாட் என்னன்னா, தென்னை மரம் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர். வேஸ்ட்னு நம்ம நினைக்கிற ஒரு பார்ட் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஹவ் ட்ரெடிஷ்னலி பீன் யூஸ்ட், ஃபுட்டுக்கு, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட்ஸ் அண்ட் மெனி மோர். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோக்கனட் பிரேக் பண்ணும்போது சட்னி மட்டும் யோசிக்காதீங்க, அந்த ஹோல் ட்ரீ எவ்வளோ திங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். தென்மர தோப்புக்குள்ளே பாடலுக்கு அப்புறம் வி வில் பி ரைட் பேக். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இந்த ட்ரீ பத்தி சொன்ன உடனே குட்டி பசங்க மட்டும் இல்ல பெரிய பசங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. பிகாஸ் தட் இஸ் மாமரம். சம்மர் ஹாலிடேஸ், கிராண்ட்மா ஹவுஸ், மேங்கோ ட்ரீ, அந்த காம்பினேஷனை பீட் பண்ண முடியாது. ரோ மேங்கோ வித் சால்ட் அண்ட் சில்லி, மேங்கோ பிக்கல், மேங்கோ ஜூஸ், மேங்கோ பச்சடி, அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வீட் ரைப் மேங்கோ. தமிழ் ஃபுட்டில் மேங்கோக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. பட் மேங்கோ இஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட். தமிழ் லிட்ரேச்சர்லையும் மேங்கோ ட்ரீ அண்ட் மேங்கோ ஃப்ரூட் ரெஃபரன்ஸ் இருக்கு. வில்லேஜ் லைஃப்ல ஒரு மாமரம் இருந்தா அது ஷேட், ஃப்ரூட், அது சைல்ட்ஹுட் பிளே கிரவுண்ட், சம்டைம்ஸ் அது குட்டி பசங்க கிளைம்பிங் சேலஞ்ச் கூட. யார் ஃபர்ஸ்ட் மேங்கோ எடுக்கிறது அப்படின்னு and then அம்மா கிட்ட மாட்டுவாங்க. And அந்த மெமரிஸ் priceless. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பெர்ஃபெக்ட்லி பேக்ட் மேங்கோ கிடைக்குது. ஆனா மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்ச மேங்கோக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ் இருக்கும்ல, பிகாஸ் அது டேஸ்ட் மட்டும் இல்ல அதுல மெமரியும் இருக்கு. ஸோ மேங்கோ சீசன் வந்தா ஒன் மேங்கோ சாப்பிடுங்க, அண்ட் மேபி உங்க சைல்ட்ஹுட்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு தோப்புல சாங் ஃப்ரம் தேவதை கண்டேன் படத்துல இருந்து. We will be right back after the song. இது அஹல்ய எஃப்எம் and this is RG Hira with you. Stay tuned.
1: Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet.
2: That mango, yaar kada machan?

0: லாஸ்டா அந்த மாங்கா யாருக்கு?
1: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் ட்ரீ வன்னி மரம். வன்னி ட்ரீக்கு தமிழ் கல்ச்சர்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸ்பெஷலி சர்டன் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டெம்பிள் பிராக்டிசஸ்ல வன்னி மரம் அசோசியேட்டடா இருக்கும். மகாபாரத ட்ரெடிஷன்லையும் வன்னி மரத்துக்கு ஒரு ஃபேமஸ் கனெக்ஷன் இருக்கு. பாண்டவாஸ் அவங்க வெப்பன்ஸை வன்னி மரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பிளேஸ்ல ஹைட் பண்ணினாங்கன்னு ஒரு பாப்புலர் ட்ரெடிஷன் இருக்கு. அதனால வன்னி ட்ரீ ஸ்ட்ரெங்த், ப்ரொடெக்ஷன் அண்ட் விக்ட்ரி மாதிரி ஐடியாஸோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ல ஒரு ட்ரீக்கு ரிலீஜியஸ் மீனிங் மட்டும் இல்லை, அந்த ஸ்டோரிஸோட கனெக்ட் ஆகும். ஒன் ஜென்ரேஷன் ஒரு ஸ்டோரி சொல்லும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை ரிமெம்பர் பண்ணும். அந்த ட்ரீஸ் பிகம் பார்ட் ஆஃப் தட் மெமரி. That's how culture survives. இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ் படிக்கிறோம். ஆனால் ஓல்டன் டேஸில் ஸ்டோரிஸ் were passed through people, places and nature. ஒரு டெம்பிள், ஒரு ரிவர், ஒரு ட்ரீ, everything had a story. And வன்னி மரம் இஸ் ஒன் சச் ட்ரீ. ஸோ மக்களே, ஸோ நேச்சரை படிக்கும்போது ஜஸ்ட் க்ரீனரியை பார்க்காம அதோட ஸ்டோரிஸும் கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் தி ஓல்டஸ்ட் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டாண்டிங் குவைட்லி ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். அன்பே ஆறு உயிரை படத்திலிருந்து மரம் கொத்திய பாடலுக்கு அப்புறம் we will be right back on Ahalya FM 90.4. This is RG.

நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். இன்னைக்கு நாம சிக்ஸ் ட்ரீஸ் மீட் பண்ணோம். பண்ணை மரம், வேப்ப மரம், ஆலமரம், தென்னை மரம், மாமரம், வன்னி மரம். ஆனால் இந்த சிக்ஸ் ட்ரீஸ்க்கும் காமனாக ஒரு குவாலிட்டி இருக்குது. தே கிவ் விதவுட் ஆஸ்கிங் எனி திங் பேக். ஷேட் வேணுமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா, ஃப்ரெஷ் ஏர், ஒரு பிளேஸ் டு சிட் அண்ட் டாக். நம்ம லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு இல்லை, மொபைல், டிராஃபிக், ஒர்க், டெட்லைன்ஸ். அந்த ஸ்பீடில் நம்ம பக்கத்தில் நிற்கிற மரங்களை நோட்டீஸ் பண்ணக்கூட மறந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ஒரு மரத்தை பாருங்கள். மேபி உங்கள் சைல்ட்ஹுட்டில் இருந்த சேம் ட்ரீயாக இருக்கலாம், மேபி அது பல ஜென்ரேஷனை பார்த்துருக்கோம். அண்ட் இஃப் யூ ஹேவ் ஸ்பேஸ், பிளான்ட் ஒன், ஓகே? பிகாஸ் அ ட்ரீ தேட் யூ பிளான்ட் டுடே மே பிகம் சம்படி எல்ஸஸ் சைல்ட்ஹுட் மெமரி டுமாரோ. பிகாஸ் அ ட்ரீ தேட் யூ பிளான்ட் டுடே மே பிகம் சம்படி எல்ஸஸ் சைல்ட்ஹுட் மெமரி டுமாரோ. ஸோ அதை விட பியூட்டிஃபுல் லெகசி வேற என்ன இருக்க முடியும்? ஸோ இது வரைக்கும் என்னோட கூட இந்த கிரீன் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மரங்களை பாதுகாப்போம், நம்ம நேச்சரை லவ் பண்ணுவோம், அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வாழ கற்றுக்கலாம். So until next time, stay green, stay happy. போயிட்டு வரேன். Bye bye, take care. This is RG Hira signing off. இது நம்ம நேரம் ஆன் அஹலி FM 90.4.